0: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம்

0: மாதவஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவஹரி மாதவஹரி மாதவ கிரிதாரி
0: மாதவஹரி மாதவஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவஹரி மாதவஹரி மாதவ கிரிதாரி
0: ராமசுந்தர மதன மகனே

0: ஹரி மாதவ கிரிதாரி, ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன,
1: ஷாம் சுந்தர.